மின்னாடி கவுபுட் 19 டேப்லெட் பல்ச்சுரலை காணும் ப்ரோ. நீடு வளவளம் பண்ணி மண்டல்லான நெல்லிக்காவல் கவுபுட் ப்ரோ. புதுமன் நீடு மீமி கவுபுட் வண்டா கரணங்கி வளம் பண்ணுங்கனி காணும் ப்ரோ. மாபஜாவல் டேப்லெட் வண்டாவ மண் நீடு ஆல்குமன் இவங்க மண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்டா யாபால் பீன் மீமி ஜாலஞ்சு நீடு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு யாபா பீன் ஓண்டலஞ்சு பல் என்னுடைய கவுபட் நீடு நீடு ஜாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட் டூ மண்ட ஊழியு குஜோ கான்கான் மீமி ஜரு ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சிறங்கூரில் மண்ட இவங்க நீனடி டேப்லெட் டேப்லெட் நீனடி மண் காங்கோ நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு ஊறாங்க புது நீனடி கலனங்க உழைங்க கடை கவுபட் நீடு எங்கள் லனஞ்சு பிடிவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நீனடுங்க புது மண் எனக்கு கிளினிக் கடை செலா ஞகு மண் செலங்கங்குரு நீழ் ஒன்றலு மங்கள் சுலோ மீனடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கவுபட்சிடு எங்கள் மங்கள் ஞாபகம் செரிஜா லீரா புது மண் மடலிங் படலும் நிம்மன் அங்கே வாங்கி இப்போ மீனடி கடை 1-800-020-080 மின்னடி ஒன்றுல பீன் ஒன்றுல மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் கணுபுரு டேப்லெட் வாலி பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏபா வண்டி உலுலு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாலி இன்னடின்னு கோபட் 19